0: சுதில குவிதுலிய
1: பிரக்ஞாவே துறகுலு விவரக்கரண ஆத்தியாத்மிக ஹண்ட
2: FM 95.1 ஒசே ගාලු දිස්ත්‍රික්කයට සහ අන්තර්ජාලයෙන් sudila.radio.lk අරහා මුළු ලොවටම